0: சுதந்த சிசுவில் பக்தி திருக்கு அர்ஜிக்கிரமும் வந்தன ஆகாஷ் பண்ணிர அவர்கள வர்த்தமான் பிரசர் குறிச்சு கோஸ்வாமி துளசிதாச விரச்சித ஸ்ரீ ராமச்சரித மனச ஆஜி சுபாயர 191 பாக
1: எபிசோட் 191 191